0: நிறைய தின்னுடும் வேற நிறைய தின்னுடும்.
1: பாபு சார், ஞான் ஆ உறக்க ஒளிகள் முழுவன் அயாளுடைய வாய்க்குள்ளில் திதுக்கி மிட்டாய் நனையினும் ஒரு குச்சு குஞ்சினை